நகு நகு திக ஹசது ஹசது ஹர்ஷம் உரெல்லா கை பெரசி சுக்கதை குனிவனவெல்லா ஹரியலின் நகே ஹளே.